ஹர்த்தா அர்த உருது அதோ உருது அர்த்தங் அகங் ஓக ஹர்த்தா பரம பரம பரமேஸ்வரங் பிரோஜபாலங் சதா சர்வதா சிது தாத்தா தயாலங் அசேதியபேதியநாமங்காமங்சம்வாஸ்தஹோபராஜிசம்வாஸ்தஸ்தாமங்தேராஜோரிச்சாச்சரிஷாந்த்ஜலஹேதலஹேபீதஹேபேஹேபிரபுஹேஜூஹேதேசஹேபேசஹே பஜங்கபிரயாத்ஷாந்த்அகாதேபாதேநந்திஸ்ரூபேநமோசரமானேசம்வாஸ்தீநிதானே நவாத்துவங்காலே நவாத்துவங் பாலே நமோ சர்வதேசே நமோ சர்பேசே.